கராரவிந்தேன பராரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வதஸ்ய பத்ரஸ்ய புத்தேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. He with his lotus hand, holding his lotus-like feet to his lotus-like mouth, sitting on the banyan leaf.